தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜதி சதன தஜ்ஜனு தஜனு தத்தினி தத்தினி தஜ்ஜனு தக்கித தரித தனத தனுத தினித தக்க